0: அச்சா அச்சோ எந்த அச்சோ ஆள் வருந்துண்ட அச்சன்ட கோள் வருந்துண்ட ஆள் வருந்துண்ட அச்சன்ட கோள் வருந்துண்ட ஆள் வருந்துண்ட இடியுட ஆள் வருந்துண்ட பின்னையும் அச்சன் அடியுட இடியுட கோள் வருந்துண்ட முடியுண்ட முடியுண்ட நடையுண்ட அன்ன நடையுண்ட
1: கொத்தி கொத்தி முறத்தி கேறி கொத்தாதட மகனே எடா மகனே தீமசேனா
0: அச்சன் இன்னல வல்லாத்தோரா கிடி வச்சு என் அச்சன் இன்னல வல்லாத்த

ராகவன் பின்னையும் சொல்லினான். ராஜ்யம் நினக்குமெனிக்கு விபினவும் பூஜனாம் தாதன் விதிச்சது முன்னமே. வித்யமாயனுஷ்டிச்சால் நமக்கது

அசம்பந்தம் அம்மாயியப்பனு பணம் உண்டெங்கில் சம்பந்தம் பரமானந்தம் அம்மாயியப்பன் பிழையானங்கில் சம்பந்தம் அசம்பந்தம்.